விஷ்ணுரா விஷ்ணுரா விஷ்ணு ஸ்ரீமத பகவதோ மஹா புருஷஸ்ய விஷ்ணு.

கிடைப்பதை உறுதி செய்ய, அல்லது இந்தியாவினுடைய பாதுகாப்பிற்காக அல்லது இராணுவ நடவடிக்கைகளை திறமையாக நடத்துவதற்காக எந்த ஒரு அத்தியாவசிய பொருட்களையும் பெறுவதற்கு. இது கூட அவருடைய பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளும் பின்பற்றப்படுவதை உறுதி செய்வதற்காக சட்டத்தின் கீழ் குற்றங்களை செய்பவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டுள்ளன என்பதை கண்டிப்பாக அனைவரும் தெரிந்திருக்கப்பட வேண்டும்.